0: மறந்து உடனே இருப்பி வே
1: al 4 de la mogre calde el surrido de la radio.